ரொம்ப கோபம் வந்து தான் தீசி நீ தலக்க சுற்றுல கட்டுப்படுறாரா.